இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா?

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா.
1: கனவா இல்லமா, நிஜம்தான். நிஜமாவே இன்னைக்கு நச்சு.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: நைக்கண்ணா, 91 போடு.
1: என்னது
5: 90?

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தங்க தங்க தங்க தின தின தின

கோட்டி பிரகாஷா, விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

We'll be back after a short commercial break.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
3: தமிழ் எஃப்எம்ல

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ப்ராப்ஷலோட ஆடி ஐலஸ் ஆஃபர்ல உங்க ட்ரீம்லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
0: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
1: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். Building opposite to Bujman la 10 AM to 10 PM nadakkira event la unga plot book panunga. Call or WhatsApp 056 415 4242. Plots nale propshal dane.
2: Pirappukkum ella uyirkum.
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
3: தொடர்புகளுக்கு 0555 2 4 1 5 3 6 அல்லது யாழ் கல்வியகம் .com. செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நைன்டி ஒன்னு போடு. 90s not out.

0: செல்வமே. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in 4th year.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட்
1: 0563643646.
0: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
1: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
1: புந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇ ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
2: இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM டு 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
1: அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
4: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ்ட் சார்.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
3: 89.4. We'll be back after a short commercial break.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உனக்கு தெரியுமா 360 திர்ஹம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா?
7: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 டு 8:00 எவ்ரி டே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையாக டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
11: Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
12: 1, 3, 5, 7, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9, 9,

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அனாச்சி குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம்.
2: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட்
3: 0566343646.
2: எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
4: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
2: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
5: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: Brought to you by Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
9: Hey, Nekana, 90 on the board.
10: Yeah,
11: 90's not out.
10: Not out.
2: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: We'll be back after a short commercial break.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா. நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: வெளிநாட்டுல வேலை பார்க்கற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
9: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மி ஆகும்.
8: இந்த ஆஃபர் August 2 மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
10: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
11: தமிழ் எஃப்எம்

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். போங்க
1: மற்றும்
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel புர்ஜுமான் துபாயில August 8th and 9th 10 a.m. to 7 p.m. DAC Developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
1: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
2: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். IDS building opposite to Burjmanla 10 am to 10 pm நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
1: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
4: தொடர்பு கிடைக்க 0555-241-536 அல்லது யாழ் கல்வியகம் .com.
5: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர். அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்னு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ் மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டிய வாங்குங்க.
3: There is no place like home. There's no home like that.
4: For registrations, call
5: 056-357-9474.
6: What are you doing? What are you
7: doing? Tamil FM, you're going to tell
8: me 100 songs. That's what I'm saying. I'm going to tell you 100 songs.

0: 99.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம்.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: We'll be back after a short commercial break.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா. நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: டேய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
3: தமிழ் எஃப்எம்ல

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அத்துமை தானாச்சா.

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: Entonces, ¿qué hacemos de esto, Nel?
1: Rolex. Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: We'll be back after a short commercial break.
5: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: மற்றும்
1: பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட், 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
2: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM டு 10 PM நடக்கிற ஈவெண்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: நிக்கனா 91 போடு.
4: என்னது 90s not out.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட்
2: 0566-3646.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தாச்சா?
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா?
9: இது ஒரு கனவா?
10: கனவா இல்லவா, நிஜம்தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?
1: கனவா இல்லமா, நிஜம்தான், நிஜமா.

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Hello, it's Saturday again. Welcome back to another Koti Story with me, RJ Niveda. ஒவ்வொரு வாரமும் கதை சொல்லும் போது அந்த வாரங்கள் எளிதில் கடந்து போயிரும். ஆனா போன வாரம் எனக்கு அப்படி இல்லை. போன வாரத்துடைய கதையை கேட்டு நானும் எளிதில் அந்த கதையை மறந்துடுவாங்க மக்கள் நினைச்சேன். ஆனா ஜெயராணி அவங்களுடைய ஒரு பதிவு அவங்க எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பதிவு படிக்க படிக்க நம்ம எதுவும் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. நம்ம கிட்ட ஒருத்தங்க எளிதில் அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துடுவாங்க. ஆனா அவங்க கவலைய, அவங்க சோகமான விஷயங்களை, அவங்க மனசுல இருக்கக்கூடிய அழுத்தத்தை பகிர்றாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில பண்ணிருக்கோம், அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத அர்த்தம். அப்படி போன வாரம் கதையை கேட்டு ஜெயராணி இறந்து போன அவங்களுடைய கணவருடைய நினைவுகள் வந்ததாகவும் மனசுல கொஞ்சம் லேசானதும் நிறைய உணர்வுகளும் நிறைய சொல்ல முடியாத விஷயம், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல பயணங்கள் மேற்கொள்ள நினைச்ச ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. குறிப்பா ரெண்டு நிமிஷம் நான் கண் கலங்கிட்டேன்னு சொல்லி அவங்களுடைய பதிவு இருந்தது இன்ஸ்டாகிராம்ல. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வார்த்தை குரலுக்கு நடுவுல பாடல்கள் வர்றது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னதும் நான் வந்து அவங்க அவங்க அழுகைக்கு ஒரு காரணமா இருந்துட்டேன்னு நினைச்சு கவலைப்படுறதா, அல்லது அவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்க கூடிய வகையில் ஒரு கதை என்னால சொல்ல முடிஞ்சு நினைச்சு சந்தோஷப்படுறதா எனக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறது, நான் சொல்ற ஒவ்வொரு கதையும் யாரோ ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு கதையாகும், யாரோ சந்திச்ச ஒரு கதையும் தான். அப்படி உங்க வாழ்க்கையிலயும் சில கதைகள் இருக்கு, அந்த கதைகளை நம்ம குட்டி ஸ்டோரியில நீங்க கேட்கணும் அப்படின்னா ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் உடைய வாட்ஸ்அப் நம்பரான 0502528940க்கு உங்களுடைய கதைகளை வாய்ஸ் நோட அனுப்புங்க, அல்லது பதிவாக கூட அனுப்புங்க. அண்ட் ஆர்ஜி நிவேதா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் நீங்க அனுப்பலாம், 89.4 தமிழ் எஃப்எம் உடைய சோசியல் மீடியா பக்கத்திலையும் நீங்க அனுப்பலாம். ஸோ இன்னைக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மழை, அந்த மழை காலத்துல தவிக்கக்கூடிய ஒரு நபர் வீட்டுக்கு ஒழுங்கா பத்திரமா போய் சேர்ந்தாரா இல்லையா கேப்போமா? 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நிவேதா.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
1: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
2: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். Building opposite to Burjmanla, 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
3: செழித்தையும் தமிழி.

0: எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. மழைன்னு வரும்போது அதை ரசிக்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா மழையில மாட்டிக்கிட்டோம்னு கேக்குறது அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல. சென்னை மாதிரி ஒரு நகரத்துல மழை வந்தா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகக்கூடியவங்க, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமே பயம் இருக்கக்கூடியவங்க, காருக்குள்ள தண்ணி வந்துருமே, பைக்கு பாதி வழியில் நின்றுமே அப்படிங்கிற கவலையோட தான் பல நேரம் அந்த வண்டியில போறோம். 89.4 தமிழ் எஃப்எம் காக குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. இது அர்ஜுனன் கதை. இந்த அர்ஜுன் வந்து வழக்கம் போல ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக அவர் கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போறாரு. அவர் கிளம்பி போகும்போதுதான் தெரியுது பயங்கர ஜோன்னு மழை. இது ஜோன்னு மழை பெய்யுதே, கண்டிப்பா பஸ் கிடைக்குமா, அதெல்லாம் கிடைச்சிரும், நம்ம சென்னை நகரத்துல கிடைக்காமலா போக போகுதுங்கிற நம்பிக்கையோட பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட் முழுக்க கூட்டம், நிறைய பேர் நிக்கிறாங்க. என்ன எல்லாரும் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, பஸ் கிடைக்கலையா, என்ன பிரச்சனைனா கொஞ்ச தூரம் போக போக போக போக நிறைய ரோடு எங்கும் தண்ணியா நிக்குது. சரி பஸ் ஏறிதான் போய் ஆகணும், வேற வழி இல்லைன்னு பஸ் ஸ்டாப்க்கு திருப்பி வந்தா அவங்களுடைய கலைக்கு ஒரு பொண்ணு அங்க நிக்கிறாங்க. என்ன அர்ஜுன் ரொம்ப நேரமா நான் நிக்கிறேன், வாங்க சேர்ந்து நிக்கலாம் அப்படின்னு உடனே அர்ஜுன் சொல்றாரு. இல்ல இல்ல நான் கொஞ்சம் தூரமா நடந்து போனா எனக்கு ஏதாவது பஸ் கிடைக்கும், நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. நகர்ந்து போறவருக்கு வழியே தெரியல, திக்கு தெரியல, அந்த பக்கம் போறாரு இந்த பக்கம் போறாரு, எங்க பார்த்தாலும் தண்ணி, எங்க பார்த்தாலும் டிராபிக், மக்கள் நிக்கிறாங்க, யாருக்கும் போக முடியல, வர்ற பேருந்து எல்லாமே கூட்டமா இருக்கு. அதாவது அந்த பஸ் எல்லாம் நிக்கவே முடியாது, இன்னா கூட அந்த பஸ்ல ஒருத்தங்க ஏற முடியாது. அவ்வளவு ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில திரும்ப பஸ் ஸ்டாப்கே வராரு. அங்க அவங்களுடைய கலீக் அவங்க நிக்கிறாங்க ரேகா. என்ன அர்ஜுன் நான் அப்பவே சொன்னேன் வேற வழியே இல்ல, ஒன்னாதான் நிக்கணும் அப்படின்னு. இங்க ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு போனீங்க, திருப்பி இங்க வந்துட்டீங்களேன்னு கேக்கும் போது பதிலே சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு திரும்ப அங்க வந்து நிக்கிறாரு. சரி இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். இப்போ அர்ஜுன் மனசுல இருக்கக்கூடிய ஒரு குழப்பமும் ஒரு பயமும் ஒரு பதற்றமும் என்னன்னா, அவர் வீட்டுக்கு பத்திரமா போறது மட்டும் இல்ல, அவர் மனைவியும் வேலை முடிஞ்ச வீட்டுக்கு பத்திரமா வருவாங்களா வரணுமே அப்படிங்கிற கவலைதான். அவங்க மனைவி எங்க இருக்கிறாங்க, எந்த பக்கத்துல இருந்து வராங்கன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்.

18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646. You are listening.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறது ஒரு பக்கம், ஆனா அதே நேரத்துல நம்ம அன்புக்குரியவர்களை சந்திக்க முடியல, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள தொடர்பு கொள்ள முடியல நினைக்கிறது அதை விட கொடுமையான விஷயம். 89.4 தமிழ் எஃப்எம் காக குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன் நிவேதா. இப்ப அர்ஜுன் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படா வீட்டுக்கு போறதுங்கிற தவிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், தன் மனைவிய தொடர்பு கொள்ள முடியலங்கிற தவிப்பு இன்னும் அதிகமா இருக்கு. தொடர்ந்து அவங்க அழைச்சிட்டே இருக்கிறாங்க, பல்லவி லைன்ல வரவே இல்லை. இன்னொரு பக்கம் அர்ஜுனோட போன்ல எடுத்து பார்த்தா 10% தான் சார்ஜ் இருக்கு. இப்போ வீட்டுக்கு எப்படி போவோம், மனைவி எங்க இருக்கிறாங்க, பத்திரமா இருக்கிறாங்களா, கால் பண்ண முடியலையே, போன் எடுக்கலையே, பக்கத்துல இருக்கக்கூடிய ரேகா வர நொய்யு நொய்யின்னு பேசிட்டே இருக்கிறாளே, வர வண்டி எல்லாம் கூட்டமா இருக்கு, டாக்ஸி பிடிச்சு போலானா எந்த டாக்ஸிக்காரங்களும் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்கள தேடுறதா, இல்ல அவங்கள தேடி அவங்க ஆபீஸ்க்கு போறதா, நான் இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்தாதானே எங்கேயாவது போக முடியும், இது எல்லாமே அர்ஜுன் மாண்டிக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரி, மழை நிக்குதா, அதுவும் இல்ல, மழை பெஞ்சபடியே இருக்கு. என்ன சொல்ல போனா, மழை பெய்ய பெய்ய பெய்ய ரோடெல்லாம் தண்ணியும் வெள்ளமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்க்க பார்க்க அந்த கும்மிருட்டுல சுத்தி மழை பெய்ய கூட்ட நெரிசலோட வரக்கூடிய பஸ் நிக்காத வண்டிகள், ஓரமா பைக்கை பார்க் பண்ணிட்டு போக முடியாம தவிக்கும் மக்கள், இது எல்லாமே அர்ஜுன் கண்ணு முன்னாடி மட்டும் இல்ல, உங்க கண்ணு முன்னாடியும் நிக்கும். சரி, பல்லவி வேலை முடிச்சு கிளம்பிட்டாங்களா இல்லையா, பல்லவிய கான்டாக்ட் பண்ண முடியல. அப்ப பல்லவி ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கான்டாக்ட் பண்ணிதான் ஆகணும். உடனே அர்ஜுன் அவருடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து பல்லவி ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கான்னு தேடி தேடி பாக்குறாரு. ஆனா சாரி, எந்த நம்பரும் கிடைக்கல. பல்லவி தவிர பல்லவியோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்றதுதான் ஒரே வழி. ஆனா இங்க லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணா யார் எடுப்பாங்க, இருந்தும் அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. ரிங் போயிட்டே இருக்கு, யாராச்சும் எடுத்தாங்களா தெரிஞ்சுக்க 89.4 தமிழ் எஃப்எம்ல ஸ்டே டியூன்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா. திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி. கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. இப்ப அர்ஜுன் கூட ரேகா மட்டும் இல்ல, ஆனந்தின்னு இன்னொரு பொண்ணும் இருக்கா. யார் இந்த ஆனந்தி? இவங்க கலைகள்லாம் இல்ல, அங்க மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு பாக்க பாவமா இருக்குன்னு ரேகா பக்கத்துல உட்கார வச்சுட்டா. இப்ப அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எந்த ஊரு, அந்த பொண்ணு எங்க வேலை பாக்குறா, இப்ப எங்க போனும், இந்த கதையெல்லாம் ரேகா கேக்கலாம், அர்ஜுனால கேட்க முடியுமா? ஏன்னா பல்லவியோட ஆபீஸ் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணா அவங்க சொல்றாங்க, பல்லவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டார்னு. இன்னும் பயம் அதிகரிக்கத்தானே செய்யும். 89.4 தமிழ் எஃப்எம் காக குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. உங்களுக்குள்ளேயும் இந்த பயம் இருக்குல்ல? நீங்களும் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய மனைவி அல்லது கணவரை கான்டாக்ட் பண்ண முடியாம வரக்கூடிய தவிப்பை இப்போ அர்ஜுன் படக்கூடிய தவிப்போட கம்பேர் பண்ணும்போது அது எப்படி ஒரு வழியா இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுதுல்ல? எஸ், அதே தான். ஆனா இப்போ அர்ஜுன் முடிவெடுக்கிறாரு, நான் எப்படியாவது கிளம்பி பல்லவிய பார்க்க போகணும். எனக்கு நல்லா தெரியும், அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்னா வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பா. மேபி அவ போன்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், நான் வீட்டுக்கு போயிட்டா கண்டிப்பா அவளை ரீச் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. யார் யாரையோ கான்டாக்ட் பண்ண பாக்குறாரு, யாராலையும் வந்து கூப்பிட முடியல. வர டாக்ஸிஸும் நிக்க மாட்டேங்கிறாங்க, பஸ்ஸும் நிக்கல. அதுக்கப்புறம் ரேகா வேக வேகமா ஓடி வந்து அர்ஜுன் முதுகுல தட்டி, ஏய் ஒரு நல்ல செய்தி. என்னப்பா? ஒரு டாக்ஸி டிரைவர் நம்மளை கொண்டு போய் கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டாரு, அங்கிருந்து எப்படியாச்சும் போயிடலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டதும் அர்ஜுன் மனசுல ஒரு நிம்மதி. ஆமாமா, கிண்டி போயிட்டா எப்படியாவது பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சு நான் போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும், அதாவது ரேகா, ஆனந்தி, அப்புறம் நம்ம அர்ஜுன், மூணு பேரும் அந்த டாக்ஸில ஏறியாச்சு. டாக்ஸி டிரைவரும், எப்படியாச்சும் கொண்டு போய் விடணும்ப்பா, பாவமா இருந்தீங்க, அவ்வளவுதான், எனக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அவங்களும் இப்படி தவிச்சா என் மனசும் தவிக்கும்ல. பேசிட்டே அவரும் போறார். போற வழியில வண்டியோடத்துல மாட்டிக்குது, ஏன்னா சுத்தி தண்ணி இருக்குல்ல. 89.4 தமிழ் எஃப்எம்காக அர்ஜுன வேதா, இது குட்டி ஸ்டோரி.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா நூறு பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ ப்ரோ, நாங்க நூறு பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நச்சுன்னு நூறு பாட்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. இதுக்கு தாங்க யாருமே உதவி பண்றதே இல்ல. உதவி பண்ண போய் நாம ஆபத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு தான். அப்படிதான் டாக்ஸி டிரைவரும் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. 89.4 தமிழ் எஃப்எம் காக ஆர்ஜி நிவேதா, இது குட்டி ஸ்டோரி. பாவமா நிக்கிறாங்களே மூணு பேருன அவரும் கார்ல ஏத்திட்டு கிண்டி வரைக்கும் போறார். இவங்க ஈக்காட்டு தங்கள் தாண்டி கிண்டி வரைக்கும் போகலான்னு கிளம்போது கிண்டிக்கு முன்னாடியே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வண்டி நகர முடியல, ஏன்னா சுத்தி தண்ணி. கதவை திறந்தா காருக்குள்ள தண்ணி எகிரிடும், அந்த அளவுக்கு தண்ணி. இருந்தாலும் அந்த வண்டி அங்க நிறுத்திட்டு, தம்பி நீங்க பாவமே நான் நினைச்சேன், நீ பாருங்க என் நிலைமை பாவம் ஆயிடுச்சு. நீங்களாச்சும் இறங்கி எப்படியாச்சும் வீடு போய் சேருவீங்க, நான் இந்த வண்டியை இங்கேயே விட்டுட்டு போகணும். இந்த வண்டியிலதான் என் பொழப்பே இருக்கு. இந்த வண்டி இங்கேயே விட்டுட்டு போய் வண்டி முழுக்க தண்ணி ஆகி இன்ஜின்ல தண்ணி ஏறி வண்டி ஓடல, வண்டிக்கு சர்வீஸ் பண்ணும்னா எவ்வளவு பிரச்சனை தெரியுமான்னு அவர் புலம்புறது மட்டும் இல்லாம அவர் கண்ணுல இருந்து கண்ணீரும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அர்ஜுனாலேயோ ரேகாலேயோ ஆனந்தியாலேயோ எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க மன்னிச்சிருங்க அண்ணான்னு சொல்லி அந்த காரை விட்டு இறங்கிட்டாங்க. காரை விட்டு இறங்கினா முட்டிக்கு மேல தண்ணி. பெற வழி நடந்து மூணு பேரும் கிண்டி மெட்ரோ வரைக்கும் போறாங்க. போற வழி எங்கேயுமே பவரே இல்லை. அந்த இருட்டுக்குள்ள மூணு பேருக்கும் மூணு பேரு தான் ஆறுதல். இந்த ஆறுதலோட நடந்து நடந்து கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. அங்கேயும் அதே அளவுக்கு கூட்டம், மக்கள் கூட்டம் அலை மோதுது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அங்க தண்ணி இல்லை. ஆனா இப்போ டிக்கெட் எடுக்கணுமே, டிக்கெட் எடுக்கிறதுக்கு போலானா அங்கேயும் சரியான கூட்டம். அர்ஜுன் எதை பத்தி யோசிக்கல. ஆனந்தி, ரேகா நீங்க பத்திரமா போயிருங்க, நான் என் வைஃப்காக சீக்கிரம் போகணும்னு ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல டக்குன்னு ஏறிட்டாரு. இப்போ டிக்கெட் எடுக்கலையா அர்ஜுன், மாட்டிப்பாரா? 89.4 தமிழ் எஃப்எம் காக குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா.

0: டு ஃப்ரைடே 7 AM to 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: கண்ணுக்குள் நூற நிலவா இது ஒரு கனவா?
3: இது ஒரு கனவா? கனவா இல்லமா, நிஜம்தான், நிஜமா.

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா.
2: எந்த பக்கம் திரும்பினாலும் பயம் பதற்றம். ஒரு பக்கம் பல்லவியோட போன் கால் ரீச் ஆகல, இன்னொரு பக்கம் அர்ஜுன் போன்ல 10% தான் சார்ஜ் இருக்கு. அதை விட முக்கியமா டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்லயும் ஏறியாச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வரணுமா? 89.4 தமிழ் FM காக குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன் நிவேதா. நீங்க நினைப்பீங்க இப்ப கண்டிப்பா செக்கிங் இன்ஸ்பெக்டர் வருவாரு, அர்ஜுன் மாட்டிக்க போறான்னு. ஆனா கிடையாது, பத்திரமா அவர் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இறங்கியாச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இறங்கினா வீட்டுக்கு போக முடியுமா? அர்ஜுன் வீடு இருக்கிறது மேடவாக்கம், அங்கிருந்து பஸ் புடிச்சுதான் போகணும். இப்போ மவுண்ட் இறங்கி வெளில வந்து பார்த்தா சுத்தமா மழை இல்ல, ஆனா இருட்டா இருக்கு. இப்ப ஒரே ஒரு ஆறுதல், ஒரு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன், அதாவது பல்லவி லைன்ல வந்தாச்சு. வேக வேகமா கால் பண்றாங்க. பல்லவி நீ எங்க போன? உன்னை நினைச்சு நான் இவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ எங்கதான் இருக்க? ஏன் நீ எனக்கு கால் பண்ணல? இல்லங்க, என் போன் வந்து ரீச் ஆகல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள்லே இருந்தது, சிக்னலே வரல, கவரேஜே இல்ல, நானும் பயந்து போயிட்டேன். நீங்க பத்திரமா இருக்கீங்கல்லன்னு அவங்க பக்கத்துல இருந்தும் அந்த அன்பும் அந்த பயமும் அந்த காதலும் வெளிப்படுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ சேஃபா இருக்காங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா ரெண்டு பேரும் வீட்டுக்கு பத்திரமா போகணுமே. அர்ஜுன் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்ல இருக்கிறேன். அவங்கள கேட்கும் போது நான் மேடவாக்கம் பஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், இங்க சரியான மழை, ரொம்ப இருட்டு, பக்கத்துல ஒருத்தர் குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்காரு, எனக்கு பயமா இருக்கு, நீங்க எப்ப வருவீங்க அப்படிங்கிற பயம், அவங்க அழுக்குரல், இதெல்லாம் கேட்டு அர்ஜுனுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. நீ கவலைப்படாத, நான் எப்படியும் வந்துடுவேன், ஏதாவது ஒரு பஸ்ஸையோ ஏதாவது ஒரு வண்டியோ ஆட்டோவையோ பிடிச்சு நான் கண்டிப்பா வந்துடுவேன், நீ பயப்படாம மட்டும் இரு. பக்கத்துல யாருமே இல்லையான்னு கேட்கும்போது யாருமே இல்லைங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்னதான் நடந்திருக்கும்? 89.4 தமிழ் FM காக குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன் நிவேதா.

0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Joy Alukas, world's favorite jeweler.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா.
2: இப்போ ஆறுதல் போயிடுச்சு, பயமும் டென்ஷனும் பதற்றமும் அதிகமாயிடுச்சு. இருக்கிற இடத்துல இருந்து இப்படியாவது பறந்தாச்சும் பல்லவி கிட்ட போயிடணுங்கிற அந்த வெறி தான் இப்போ அர்ஜுன் மனசுல இருக்கு. சுத்தி பார்த்தா பஸ் வரல, வண்டி இல்ல. ஆட்டோக்காரங்க கிட்ட போய் கேட்டா, எப்பா அந்த வழியெல்லாம் தண்ணி, வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படிதான் போறது. தலையில கைய வச்சுட்டு உரமா உட்கார்ந்த அர்ஜுனுக்கு பின்னாடியில இருந்து ஒருத்தர் தட்டி எழுப்புறாரு. தம்பி என்னப்பா ஆச்சு? இல்லங்க, இந்த மாதிரி என் வைஃப் மாட்டிக்கிட்டாங்க, நான் அவங்கள போய் பார்க்கணும், நான் பக்கத்துல நின்னா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. உடனே, சரி வாப்பா என் வண்டியில வர, அந்த வழியா வண்டி போகுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் முயற்சி பண்றேன்னு ஒரு ஆட்டோக்காரனா முன் வராரு. அவருடைய அந்த வார்த்தையே அர்ச்சனைக்கு பெரிய ஆறுதலா மாறுது. யோசிச்சு பாருங்க, எப்படிடா போறதுன்னு தெரியாம இருக்கும்போது வரேன்னு ஒருத்தர் சொல்றதே பெரிய விஷயம்தான். ரெண்டு பேரும் ஆட்டோல கிளம்பி போறாங்க. போற வழி எல்லாம் திக்கு திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. பல்லவி லைன்லயே இருமான்னு சொல்ல முடியல, ஏன்னா அர்ஜுன் போன்லயும் சார்ஜ் இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் போன் பண்ணி நீ ஓகேவா ஓகேவான்னு கேட்க கேட்க, நான் ஓகே தாங்க, நீங்க சீக்கிரம் வாங்க, பத்திரமா வாங்கன்னு சொல்லி முடிச்சதோட அர்ஜுன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மேடை வாக்கத்துல எந்த பஸ் ஸ்டாப்ல பல்லவி வெயிட் பண்றாங்கிறது மட்டும்தான் இப்ப மனசுல இருக்கு. ஆட்டோ போற வழி எல்லாம் தண்ணி. கடவுள் புண்ணியத்துல அந்த வண்டி போகுது, எங்கேயோ நிக்கல. போக போக போக போக எல்லா பக்கம் கும்மிருட்டு, பெருஞ்சோன்னு மழை பெய்யற சத்தம் மட்டும்தான். தூரமா ஒரு பொண்ணு நிக்கிறா, அது பல்லவியா தான் இருக்கும், என் வைஃபா தான் இருக்கும், அவ பத்திரமா இருக்கா, கடவுளே நம்மள பார்த்துட்டா மட்டும் போதும்னு ஆட்டோ போய் பக்கத்துல நின்று திரும்பி பார்த்தா அது பல்லவி. 89.4 தமிழ் FM காக குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
6: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. நம்ம கஷ்டம் எதுவுமே நமக்கு கஷ்டம் இல்ல. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுடைய கஷ்டம் தான் நம்ம கஷ்டம். நம்ம அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஹஸ்பண்ட் வைஃப் லவர் இவங்களுக்கு நேர்ற கஷ்டம் எல்லாம் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. கஷ்டம்னு சொல்லி கால் பண்ண உடனே நம்மளால ஏதாவது பண்ண முடியாதான்னு மனசு துடிக்கும். ஒன்ஸ் அவங்க கஷ்டம் சார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மனசு லேசாகும். அப்படி ஒரு லேசான ஒரு மனநிலை தான் இப்போ அர்ஜுனும் பல்லவியும். 89.4 தமிழ் எஃப்எம்காக குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுனே வேதா. அந்த ஆட்டோ அங்க வந்து நின்ன நொடி, பல்லவிய பார்த்த நொடி, பல்லவி அர்ஜுன பார்த்த நொடி வேகமா ஓடி போய் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு ரெண்டு பேருக்குள்ளயும் ரெண்டு பேரையும் அறியாம கண்ணில இருந்து கண்ணீர் அப்படியே வருது. ஏன்னா இது சந்தோஷம் மட்டும் இல்ல, அவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் தவிச்ச தவிப்போட பலன். அந்த ஆட்டோக்கார அண்ணாக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே ரெண்டு பேருக்கும் தெரியல. இதை நீங்க நினைக்கலாம் நான் கற்பனையா சொன்ன ஒரு கதைன்னு, ஆனா கிடையாது, இது நிஜமாவே 2015 சென்னை ஃபிளட்ல நடந்த ஒரு சம்பவம். அந்த பெரிய ஃபிளட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதா மழை பெஞ்சது. அந்த மழை தொடர்ந்து ஒரு 4-5 மணி நேரம் பெஞ்சது. அங்க மாட்டிக்கிட்ட ஒரு கப்பல் சொன்ன கதை தான் இது. அன்னைக்கு அந்த நேரத்துக்கு பெரிய மனசு பார்த்து அந்த ஆட்டோக்கார அண்ணா வரல அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் என்னவா இருப்போனே தெரியாது. நம்ம மாட்டிக்கக்கூடிய பல நேரங்கள்ல ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒருத்தங்க மூலமாக நமக்கான உதவி நம்மள தேடி வரும்னு நம்ம நம்புவோம். இதே மாதிரி ஒரு அழகான குட்டி ஸ்டோரியோட மீண்டும் நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your Arjuna Veda signing off. But remember, உங்ககிட்டயும் அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருக்கு அப்படின்னா 89.4 தமிழ் எஃப்எம் உடைய வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 இந்த நம்பருக்கு அனுப்புங்க, அல்லது அர்ஜுன வேதா இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் நீங்க அனுப்பலாம். அண்ட் நீங்க வந்து எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் உடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் நீங்க அனுப்பலாம். Stay tuned to 89.4 Tamil FM. Next week meet pandren. Tara, take care.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணா.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: எனக்கு சக்கரை வியாதி,
3: சுகரா, இது எத்தனை நாளா?
2: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
2: சார்?
1: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரம்ஸ் தான்.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
9: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. We'll be back after a short commercial break.
1: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
5: தமிழ் எஃப்எம்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: வெளிநாட்டுல வேலை பார்க்க நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
4: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
5: இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் சிட்டு புஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவெண்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 0564154242. பிளாட்னாலே ப்ராப்ஷல் தானே.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல, பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor, 1982 la irundhu Danya Refrigeration oda mukkiyamaana angam.
8: JM brand AC da,
7: JM brand AC da.
9: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
10: மேடம் ஒரு நிமிஷம்.
11: எஸ்.
10: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
11: ஹா, நல்லா தெரியுமே.
10: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
11: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
10: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
11: எது, மதுவா?
10: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
11: ஓ மை காட், யார் அவரு?
10: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
11: Damn it!
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
12: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
2: Break it off, another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4.

0: இங்க நான் தான் கிங்கு, நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
5: சொல்ற
4: மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
5: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
6: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்.
4: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
7: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
4: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
8: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
8: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
9: குட்டிக்கு துட்டு ஒட்டியா இருக்கும்.

அதை கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம், உள்ளே கடவுள், விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

0: We'll be back after a short commercial break.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஆஸ்த்மா அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 டுபாய்.

0: தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You're listening to Club Tamil on 89.9.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். You are listening to Club Tamil only on 89.4 தமிழ் எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
3: என்ன
0: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதான சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
0: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: You're rocking with the DJ that keeps the hits coming.
7: Love Tamil on 89.4 Tamil FM.
8: Hello everybody, this is DSP and I'm here to sing about Man Madan Ambu.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
3: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE-ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மி ஆகும்.
2: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். IDS Building, opposite to Burjman-la, 10 a.m. to 10 p.m. நடக்கிற event-la, உங்க plot-a book பண்ணுங்க. Call or WhatsApp 056-415-4242. Plots நாலே ப்ராப்ஷல் தானே.
4: We are about to take it back. You are listening to Club Tamil, only on 89.

0: tu que se mude de tu nero.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: போட்டிக்கு
6: ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Break it off another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4.

0: Rest in peace.
1: Tommy, 89.4.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
4: Selithiyum Tamili Oli.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.
2: ஜானி சந்தியா.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ayurtreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: Break it off another hot explosive mix.
2: You're listening to Club Tamil on 89.9.

0: time, there lived a ghost. He was known to be a killer and feared the most.
1: Hey, Anthony, Terike. லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாமல் தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM, தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You are listening to Club Tamil, only on 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: எனக்கு சக்கர வியாதி,
4: சுகரா, இது எத்தனை நாளா?
3: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
3: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
6: JM பிராண்ட் ஏசிடா.
7: JM பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: வெளிநாட்டுல வேலை பார்க்கற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும். பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
10: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇ ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மி ஆகும்.
10: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
11: You're listening to Club Tamil on 89.5.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் Silks, Dubai, Sharjah, Abu Dhabi. School vacation or back to school season, இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் DAP 1 துபாய்.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
4: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
0: There's no home like that.
5: For registrations, call 056-357-9474.
6: Joy Alukasle, ungalukaga, the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
7: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
13: பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
7: You are listening to Club Tamil, only on 89.4.

0: வணக்கம்.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
4: எனி க்ளூ?
3: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
4: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
3: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
5: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு தொடக்க

மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. You are listening to Club Tamil only on 89.9.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
5: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
5: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
6: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவெண்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 0564154242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 km வாரண்டி. ஜஸ்ட் 966 dirhams per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

0: இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
8: Break it off another hot explosive mix.
9: You're listening to Club Tamil on 89.4.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
5: You're rocking with the DJ that keeps the hits coming.
6: Love Tamil.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
3: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படின்னு
5: பாடுவாங்களே.
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: Damn it.
0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: டப்ஸா டொமே.

0: 99.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: Get off another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on

லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.5.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: You're rocking with the DJ that keeps the hits coming.
1: Love Tamil on 89.4 Tamil FM.
2: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்ச என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
2: What would you do if what had to be done could only be done by you?

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: You are listening to Club Tamil only on 89.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஷோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சம்பா நெல் முப்போகம் சாகுபடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா, இது 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

0: Atunci ok, se bagă etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.